0: ya nü ji su su yo shi tu da du yi ne long dang bu che zang tu yu jing bu qi mi ne qi ne tu bu tang ta nei ne qian bu chi gu ki ne gan tu si xie su di ni ji bei xiong lu ki xi jin zi yu bu di ne long la be ge ya mi qin bu ne yi ne tu gu si tu ji chang a so tu lu qi ma di qi bei ne tu si ji ge er ma di ba ya cha tan che bu ki tu di ne mang tu zhu yo shi dine lung la bi ne po wa li ne nu yo shi lung la bi ne ka la sa mi du ba ya lung ki ye ge yu jie se wo di ne xu ju za ma ji teng wo li ya lung la bi ne po we cha yi ne ku ju di qi zhe nyong lu qin jie tu gu ga men ge na li ya en ju tu bi se ri chu zu ga xie qi bi ne ma do en ju tu me za se mi ju wa tang se ki tang ge nyam ya dine yi ne san du me bi jie yong si bi jie shi dine yang lung la bi ne lo wa li ya nu bu yo shi mi mang bu xi li ya lung qian bu la jie chang guo li ya su dong wei neng ju xi tun gu yo shi tun tu di ne lo wa ne tun bi ne da xi shi lung la bi ne sim li ya po du qian bu chong jie wu yi ne yo bu dang gu gu yo shi 第一呢，罗岗母腿呢切入情节，军电单眼水呢涂个面脏，罗谈亲爸爷能受等个月些。第二呀，龙狼鼻呢，来把呀女子全部有的，龙狼别个里呀，唱戏萝卜土，要不及拍些，来别唱这个呢唱么儿，兄女呢全部拆的，来查团不谈，吃鱼所破别能注意呢团些些些。 裴美翠我呢翠美呢龙狼别女别呢七如意呢德鱼起猪有谁龙狼别呢生鱼啥些出有谁裴美翠大图安扎汤龙狼别呢生鱼啥些日的呢出街苏布王不仓么汤拉瓜图给皮马拉里亚修给你的提过有谁泼沫提前让你阿姆拉里亚给金安扎起苏罗切个对嘴爱语
1: 俺去罗里亚，俺从这个来去。第三，说那恰着水果啊。俺打怕么你，过着这个哪里待遇呢？俺最怕了，退给开发又别说了许多。阿姆拉，既然也抢不进不买了吧？
2: 俺们抢不给不接，你们卡些钱数，一年让心这钱有三节，让了人面。
1: 俺打怕么你，创业的钱哪有呢？俺最怕了呀，退给开发了，你们卡些又别拿完多。
3: 怕么谈的给俺们就去罢了。
1: 退给开发了，可能用。
3: 阿姆拉，既然下午给对，年年都睡着。
1: 俺从农民伢们做起罢了，退给开发了，可能用。
3: 巴拉达阿姆拉，你迅速退着退着就不行。
1: 爸妈讲的是话了，退给开发了，可能用。
4: 巴拉达阿姆拉，俺做啥么老用意？
5: 나무기 튠지